0: ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த நேயர்களே, ரேடியோ சாய் நிகழ்ச்சியில் வாரம் ஒருமுறை இடம்பெறும் தமிழ் நிகழ்ச்சிகள் இப்பொழுது ஆரம்பமாகின்றன. முதற்கண் நம் அன்பு தெய்வம் பகவான் பாபாவின் பொற்கமல பாதங்களுக்கு பணிவான வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்கள். சாய்ராம். நேயர்களே, இன்று நாம் கேட்க இருப்பது ரேடியோ சாய் தமிழ் நிகழ்ச்சியின் 386வது தொடர். ஆத்மார்த்த அனுபவங்கள், சிரவண மஞ்சரி மற்றும் தெய்வத்தின் அருளுரை ஆகிய நிகழ்ச்சிகள் இன்று இடம்பெறுகின்றன. முதலாவதாக வருவது ஆத்மார்த்த அனுபவங்கள் நிகழ்ச்சி. இன்று தம்முடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மிடையே வந்துள்ளார்கள் சாய் அன்பர் திரு சந்திரசேகர் தண்டபாணி அவர்கள். சந்திரசேகர் தண்டபாணி அவர்கள் பல்வேறு துறைகளில் பணிபுரிந்து சாதனைகளை படைத்தவர். அயல் நாடுகளுக்கு பலமுறை பயணம் செய்து பல கருத்தரங்குகளிலும் பங்கேற்றுள்ளார்கள். தற்பொழுது அவர்கள் திட்ட ஆலோசகராக, அதாவது ப்ராஜெக்ட் கன்சல்டன்டாக செயல்பட்டு வருகிறார். சென்னையில் பல கார் விற்பனை மையங்களை அமைக்கும் திட்டப்பணிகளில் ஆலோசகராக இருந்து, இன்றளவும் மோட்டார் வாகன ஆலோசகராக, அதாவது ஆட்டோமொபைல் கன்சல்டன்டாக செயல்பட்டு வருகிறார். தம்முடைய 30 வருட தொழில் அனுபவம் தம்மை படிப்படியாக மேலே உயர்த்தியது என்று மகிழ்ச்சியுடன் சொல்கிறார் சந்திரசேகர் தண்டபாணி. அவர்களை இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சாய்ராம் சந்திரசேகர் தண்டபாணி அவர்களே,
1: வணக்கம். சாய்ராம் அண்ணா,
0: உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. உங்களுடைய சுய குறிப்பினை பார்க்கும்பொழுது மிக அபாரமாக இருக்கிறது. சாதாரண ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்டிலிருந்து ஆரம்பித்து இப்பொழுது திட்ட ஆலோசகராக, ப்ராஜெக்ட் கன்சல்டன்டாக மாறிவிட்டீர்கள். இதுவே ஒரு சாதனைதான். பகவானுடைய கிருபை உங்களுக்கு இருக்கிறது என்பது நன்றாக புலப்படுகிறது. மிக்க சந்தோஷம். உங்களுடைய பயணம், பகவானை நோக்கி நடக்கும் இந்த பயணம் எப்படி ஆரம்பித்தது? உங்களுக்கு ஏற்பட்ட அன்னாளைய அனுபவங்கள், அதிலிருந்து நாம் இந்த உரையாடலை தொடங்குவோம். உங்களுடைய பயண ஆரம்பம் அதை பற்றி.
1: முதன் முதல்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு ரேடியோ சாயில வாய்ப்பு கொடுத்ததுக்கு பகவானுக்கு முதல்ல நன்றியை செலுத்திட்டு, ரேடியோ சாய் டீம்ல இருக்கிற எல்லா சாய்ராம் சகோதரர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுட்டு ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி, ஏன்னா அது ஒரு பெரிய கதை, ஒரு நீண்டகால பயணம். அது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷ பயணம். எனக்கு இப்ப 55 வயசு ஆயிருக்கு. என் வயசுல பாதி வருஷம் நான் சுவாமியோட பயணத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி, என்னோட ஆத்மாத்மான ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பான ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதை முதல்ல சொல்லணும்னு விருப்பப்படுற சாய்ராம்.
0: கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சிக்கே வந்து ஆத்மார்த்த அனுபவங்கள் அப்படின்னுதான் தலைப்பு இந்த அத்தியாயத்துக்கு. இந்த மாதிரி விஷயங்களை கேட்பதற்கு தான் வந்து நேயர்களும் ரொம்ப ஆவலோட இருக்கா. சோ நீங்க உங்களுடைய அனுபவங்களையே முதல்ல சொல்லலாம். கண்டிப்பாக.
1: 2002 இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி, ஏன்னா அது ஒரு பெரிய கதை, ஒரு நீண்டகால பயணம். அது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷ பயணம். எனக்கு இப்ப 55 வயசு ஆயிருக்கு. என் வயசுல

0: சுவாமி எனக்கு அன்பளிப்பா கொடுத்ததுன்னு கூட சொல்லலாம். அத 2002 இதே சுந்தரத்துல ஜனவரி 1 நான் நகர் சங்கீதன் முடிச்சுட்டு வெளியில உட்கார்ந்துருக்கிறேன். அதுக்கு முதல் நாள் தான் அம்மா சொன்னாங்க என்கிட்ட, தனியா அவங்களுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்ட்டு சென்னையிலேயே ஒரு பக்கத்துல ஒரு அவங்க வசதிக்காக. நான் இப்ப சுவாமிகிட்ட இதனால் வரைக்கும் உங்ககிட்ட ஒண்ணுமே கேட்டதில்ல சுவாமி, அம்மாக்காக நான் ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நகர் சங்கீதன் முடிச்சுட்டு போயிட்டேன். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னோட சிஸ்டர் எனக்கு போன் பண்ணாங்க, இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு விலைக்கு இருக்குதுன்னு. நான் உடனே போய் பார்த்தேன், வீடு பிடிச்சிருந்தது, அம்மாவுக்கு அதை வாங்கி கொடுக்கலான்ட்டு பில்டர்கிட்ட பேசிட்டு நான் சொன்னேன் அவர்கிட்ட, நான் ஜனவரி 13 பருத்தி போவேன், சுவாமி ஓகே சொன்னாங்கன்னா வந்து நான் அட்வான்ஸ் கொடுக்குறேன்ட்டு போனேன். அப்போ 13 பஸ் எடுக்கிறேன் பிராட்வேலேருந்து, எடுக்கும் போதே நான் சுவாமிகிட்ட வேண்டிட்டு எடுத்தேன், இந்த பிரயாணம் இந்த இதுக்காக வரேன், இதுக்குண்டான ஒரு அனுகிரகம் நீங்க கொடுக்கணும் சுவாமின்ட்டு பஸ்ல கால் அடிச்சு வச்சுட்டு போனேன். நான் எப்போதுமே ஒரு வீட்டில் தங்குவேன், ஒரு காட்டேஜ் மாதிரி இருக்கிற இடம். அந்த வீட்டு ஓனர் அந்த வருஷம் என்ன பண்ணாங்க, என்கிட்ட இங்க இருக்க ரூம்ஸ் எல்லாமே புக் ஆயிடுத்து, நான் ஒரு புது வீடு கட்டியிருக்கேன், அந்த வீட்டோட சாவி கொடுக்குறேன், நீங்க அங்க போய் தங்கிக்கங்கன்னாங்க. எனக்கு அப்பயே ஒரு அனுகூலம் கிடைச்ச மாதிரி நினைச்சுக்கிட்டேன், அனுகிரகம் கிடைச்ச மாதிரி. போய் பகவான்கிட்ட தரிசனம் பண்ணிட்டு வேண்டிட்டு வந்து அட்வான்ஸ் கொடுத்து வீடும் வாங்கிட்டேன். பிப்ரவரி 17 கிரகப்பிரவேசமும் நடத்திட்டோம். அப்புறம் சுவாமிக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக நான் அப்போ போனேன். அடுத்த வாரமே சுவாமி எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு, உங்க அனுகிரகத்துல நல்லபடியா நடந்துச்சு, இனி நீங்க தான் எல்லாரையும் பாத்துக்கணும்ட்டு வேண்டிட்டு போனேன்.
1: இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது நம்ம பகவானிடத்துல வந்து எனக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாகணும், இந்த ஒரு காரியம் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம வந்து பிரார்த்தனை செய்கிறோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த தேங்க்ஸ் அப்படின்னு பண்றோம் பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த கிரேட்ஃபுல்னஸ், அந்த கிராட்டிடியூடு, நன்றி தெரிவிப்பது, அதுதான் ரொம்ப முக்கியம்.
0: இப்ப நடந்த விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, பஜன் முடிச்சுட்டு வெளியில வரும்போது ஒரு அஸ்ட்ராலஜர் என்ன பார்த்தாரு. பார்த்துட்டு ஏதோ தெரியல, எனக்கும் அவருக்கும் பேச்சுவார்த்தை நடந்ததுல அவருக்கு எனக்கு சில அறிகுறிகள் சொன்னாரு, இந்த வருஷம் உங்க அம்மாவோட உடல்நிலை மோசமா இருக்கும், பாத்துக்குங்க அப்படின்ட்டு. எனக்கு பகவானே ஒரு இண்டிகேஷன் கொடுத்த மாதிரி மனசுல தோணுச்சுது. சரி, பகவான்கிட்ட நம்ம விட்டுட்டோம், பகவான் பார்த்துப்பாருன்ற நம்பிக்கையில திரும்பி வந்துட்டேன். திரும்பி வந்து அந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2002 நாங்க ஹாஸ்பிட்டல்ல போகாத மாசமே கிடையாது. மாசம் 15 எப்படியும் ஹாஸ்பிட்டல்ல இருப்போம், அம்மாக்கு ஏதாவது ஒரு குறைபாடுகள் வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு சமயத்துல டாக்டர் சொன்னாரு, அம்மாவோட ஹார்ட்ல பெரிய வீக் இருக்கு, அதுக்கு மேஜர் சர்ஜரி ஒன்னு பண்ணணும். பட் அவங்களோட உடம்பு உடல்நிலைய பார்த்தா தாங்குமான்னு தெரியல, ரெண்டாவது செலவும் நிறைய ஆகும் அப்படின்னு எங்களுக்கு அறிகுறி கொடுத்தாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் பகவான் ஒண்ணுதான். பகவானையே நம்பிட்டு ஒவ்வொரு வாரமும் பஜனுக்கு வருவேன், பகவான்கிட்ட வேண்டிட்டு போவேன். அப்படியே இருக்கும் போது ஒரு நாள் அம்மா வந்து ICU இருந்தாங்க. அன்னைக்கு பார்த்துட்டு அம்மாட்ட சொல்லிட்டு வந்தேன், அம்மா நான் பஜனுக்கு போறேன்ட்டு. சண்டே நான் 4:30 நான் வெள்ளை சட்டை போட்டேன்னாவே தெரிஞ்சுப்பாங்க நான் பஜனுக்கு போறேன்ட்டு. பேசல, ICU இருந்த தொட்டு பேசல, அவங்க வெறும் கையொண்டி ஆட்டினாங்க. சரி, நான் வந்துட்டேன். வந்து என்னமோ தெரியல, பஜன் ஹால்ல அந்த 45 நான் அழுதேன், வேற ஒண்ணுமே செய்யல அந்த வாரம். அப்படி அழுதுட்டே இருக்கும் போது எதனால அழுதேன்னு தெரியல, ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு அம்மா கஷ்டப்படுறது வருத்தமாவே இருந்தது. பகவான்கிட்ட வேண்டிக்கிட்டேன், அடுத்த வாரம் வரும்போது அம்மாவோட வரணும்னு ஆசைப்படுறேன்ட்டு. பஜன் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போறேன், டாக்டர் சொன்னாரு அம்மாவை வந்து நாளைக்கு ரூமுக்கு மாத்திடலாங்க, 2-3 அப்சர்வேஷன் வச்சுட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு. எனக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷம், சுவாமி இப்படி ஒரு பதில் உடனே கொடுத்துட்டாங்க, மனசார சந்தோஷமா திருப்தியா அழுகையில சந்தோஷத்தோட ஒத்துக்கிட்டு அடுத்த நாள் ரூம்ல மாத்தணும்.
1: அதாவது ICU இருந்து நார்மல் வார்டுக்கு வந்துட்டாங்க,
0: மாத்தணும். ஒரு 2 அப்புறம் வீட்டுக்கும் திரும்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரிகவரி ஆரம்பிச்சது. பட் அடுத்த வாரம் நான் வந்து பஜனுக்கு கூட்டிட்டு வரேன்னு சுவாமிகிட்ட வேண்டிட்டு இருந்தது, நான் தனியா தான் வந்தேன். அப்போ சுவாமிகிட்ட நான் பஜன்ல அதே சுந்தரம் ஹாலில் உட்காந்துருக்கும், எனக்கு சுந்தரம் சொன்னாவே ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கு. அந்த சுந்தரம் கோவில்ல டெம்பிள் ஆஃப் ஹீலிங் ஃபார் மீ, பல கோடி மக்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கலாம், பட் எனக்கு அது ஒரு மிகப்பெரிய
1: அதை உணர்ந்திருக்கீங்க,
0: உணர்ந்திருக்கிறேன். ஆமா, சுந்தரத்துல பஜன்ல உள்ள உட்கார்ந்து இருக்கும்போது

0: சுவாமிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், பஜனுக்குள்ள மனசுக்குள்ள பேசிட்டு இருந்தேன், சுவாமி நீங்க பண்ணிட்டீங்க நான் வேண்டி இருந்தேன், பட் நான் நினைச்சது பண்ண முடியல, அம்மாவை இந்த வாரம் கூட்டிட்டு வரணும்ட்டு மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லி பஜன் பாட்டிக்கிட்டே இருந்தேன். பஜன்ல ஜன்னல் வழியா திரும்பி பாக்குறேன், ஒரு பாட்டுல ஒரு பஜன் வரும்போது இந்த சேர்ல மை மதர் சிட்டிங் தேர். இது உண்மையில நடந்தது, அது வந்து இமேஜா இல்ல ஒரு கனவா என்னோட நினைப்பான்னு தெரியல, பட் இருந்தது எனக்கு தெரியும் எங்க அம்மாவை எப்படி அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. ஒரு பாட்டு முடிஞ்சிட்டு அவங்க ஏஞ்சி போறதையும் நான் பார்த்தேன். சுவாமி கூட்டிட்டு வந்து ஒரு பஜனை உட்கார வச்சு என்னோட மனசையும் திருப்தி படுத்திட்டு அமிச்சிட்டாங்க. நான் உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகி நல்லபடியா இருந்தாங்க. 2002 நவம்பர் டிசம்பர்ல தான் இந்த மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் 2003 ஏப்ரல் மாசம் தமிழ் வருஷ பிறப்புக்கு நான் காலையில சொன்ன அம்மா கிட்ட நான் இன்னைக்கு புட்டப்பட்டி போறேன், அவங்களும் வரேன்னு சொன்னாங்க. ஸோ உடனே கார் எடுத்துட்டு நான், என் மனைவி, என் மகள், என் தந்தை, அஞ்சு பேரும் கார்ல புறப்படுறோம் இங்கே காலையில ஒரு 8 மணிக்கு. சாயங்காலம் வயதானவங்களை கூட்டிட்டு போகும்போது அங்கங்க நின்று போயிட்டு இருந்தோம். கதிரி வழியா போகும்போது கதிரிலேருந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ரூட் வந்து முடிகுபார் வழியா போறது. அந்த இடத்துல அந்த பெட்ரோல் பங்க்ல ஒரு வயதானவர் வந்து எங்களை கேட்டாரு, நீங்க எங்க பருத்தி போறீங்களான்ட்டு. ஆமான்னு சொன்னோம். நீங்க நல்ல மாடா வழி வழியா போங்க, உங்களுக்கு 30 கிலோமீட்டர் சேவ் ஆகும்,
1: சீக்கிரமாவும்
0: போயிடலான்ட்டு. அப்பதான் நல்ல மாடா ரூட்டு மண் பாதையா இருந்தது அப்ப அந்த வருஷம். அதுக்கப்புறம் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ரோடெல்லாம் போட்டுருக்குறாங்க. ஒருவேளை நாங்க போனதுதான் முதல் முதல் போல இருக்கு அந்த வழியில, அந்த கடுமையான ஒரு பாதையில நல்ல மாடா பாதை வழியா பருத்தி போய் 5:30 சேர்ந்துட்டோம். பட் எனக்கு எங்க காரை நிக்க வச்சுட்டு வயசானவங்களை கூட்டிட்டு போறதுன்னு தெரியாம கணேஷ் கேட்டுக்கிட்டு நேரா போனேன். அது என்னமோ தெரியல, எங்களை வண்டியை பார்த்த உடனே அங்க இருக்க சேவாதளுக்கு வந்து கணேஷ் கேட்டு 2 கேட்டியும். அதெல்லாம் மிகப்பெரிய முக்கியமான பிரமுகர்கள் போற வழி அதுல கார்ல. அங்க போய் கதவு கேட்டுக்கிட்ட நின்ன உடனே 2 சேவாதளங்களும் ஓடி வந்து கதவை திறந்தது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது.
1: ஆமா, ஏன்னா அந்த வழியா பொதுவா
0: போகவே முடியாது,
1: கோபுரம் கேட் வழியா தான் போக முடியும்.
0: ஆமா, கணேஷ் கேட்ல கேட்டு திறந்து நேர உள்ள போறேன். என் காருக்குன்னு இடம் இருந்த மாதிரி கரெக்டா அந்த போஸ்ட் பாக்ஸ் பக்கத்துல ஒரு கார் வைக்கக்கூடிய இடம் இருந்தது. அங்க ஒரு 5-6 VIP கார் இருந்தது. அதுக்கு நடுவுல என் கார் நிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இடம் இருந்தது. சரி, உடனே அங்க காரை பார்க் பண்ணிட்டு அம்மாவையும் மகளையும் மனைவியும் அந்த பக்கம் அமிச்சுட்டு அப்பாவை கூட்டிட்டு கிடைச்ச இடத்துல உட்கார்ந்துரும். உட்கார்ந்துட்டு சுவாமியை தரிசனம் பண்ற சுவாமி டைரக்டா என் கண்ணுக்கு கண்ணு நேருக்கு நேர் அப்படி ஒரு பார்வை கொடுத்தாங்க. பாருங்க, அந்த பார்வை இன்னும் என் மனசுல அப்படியே இருக்கு.
1: ஸ்ட்ரைட் லுக்
0: எப்படி அப்படி ஒரு, நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன் பட் எங்க ரெண்டு பேருக்குள்ள பார்வையின் இடைவெளி பாத்தீங்கன்னா 1 இன்ச் கூட இருக்காது. அந்த அளவுக்கு அவர் கண்ணு என்கிட்ட வந்துடுது. அவரோட கண் பார்வை என்னோட கண்ணுக்கு கிட்ட வந்து ரெண்டு பேரும் ஐ டு ஐ பாக்குறோம். இது வந்து அனுபவப்பட்டவன் நானது. உடனே சுவாமி அந்த கண் பார்வை கொடுத்து தரிசனம் கொடுத்த அடுத்த செகண்ட் 5:45 இருக்கும் அந்த சமயம் ஆர்த்தி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க.
1: அங்க பெண்கள் சைட்ல உங்க அம்மாக்கும் வந்து தரிசனம்
0: கொடுத்துட்டு அப்புறம் நாங்க நார்மலா மத்த சேவாதல் என்னென்ன செய்வாங்களோ ரூம்ல அகாமடேஷன் எடுத்துட்டு தங்கி சாப்பிட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு வந்தோம். அதாவது 2002 எப்படி நான் ஜனவரியில போனனோ, இந்த வீடு வாங்கணும்ன்ற ஒரு குறிக்கோள்ல போனனோ, 2002 தாயாருக்கு இந்த மாதிரி ஒரு உடல்நிலை பாதிக்கப்படும்ன்ற ஒரு அறிகுறியை கொடுத்து என் மனசை தேத்தி வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி 2002 கூட ஃபுல்லா இருந்து 2003 ஏப்ரல் மாசம் எங்களை அங்க டைரக்டா புட்டபர்த்தியை வர வச்சு ஆசீர்வதிச்சு கொடுத்தாங்கன்னா.
1: அது மட்டும் இல்ல, நீங்க வந்து அந்த பயணத்தினுடைய முடிவுல உடனே நீங்க வந்து தரிசனம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க, போன உடனேயே. அதுதான் அதுல இருக்கிற ஹைலைட். மறுநாள் கூட கிடைச்சிருக்கலாம் உங்களுக்கு தரிசனம், ஆனா நீங்க போகும்போதே கணேஷ் கேட் உள்ள வழியா போய் பகவான் உங்களுக்கு வெயிட் பண்ணி கொடுக்கற மாதிரி இருக்கு நீங்க சொல்றத பாக்கும்போது.
0: இது ஆத்மாத்மா நான் அனுபவிச்சு சுவாமிய வந்து அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல வாழ்க்கையில, அதாவது சந்தோஷத்தை அனுபவிச்சேன் சுவாமியின் கூடவே இருக்கிற ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்ச நிகழ்ச்சின்னு இத பணமாறா சொல்றேன் சாய்ராமது.
1: நிச்சயமா, இப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இதற்கு வந்து என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க?
0: அதாவது சுவாமி சொல்றது பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல மிரக்கல்ஸ் ஆர் மை விசிட்டிங் கார்டுன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கும் மேல இருக்கிற உறவு என்ன இருக்குன்னா, நம்மளுக்கும் சுவாமிக்கும் 24 மணி நேரம் அவரோட நினைப்பிலேயே, அவரோட நினைவிலேயே நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது சுவாமி நம்ம கூடவே இருக்கிறாருன்றதுக்கு இதெல்லாம் ஒரு அறிகுறிகள் நான் சொல்லுவேன் சாயிரம்.
1: கான்ஸ்டன்ட் கான்டெம்ப்ளேஷன், சதா இறை சிந்தனை.
0: ஆமா, 24 மணி நேரமும் பகவானோட நினைவிலேயே வாழ்ந்துட்டு அவர் இல்லாமல் ஒன்னும் நடக்காது. அவர் நினைச்சாதான் நடக்கும், அவரோட கமாண்ட் படிதான் நம்ம வாழ்க்கையே நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாழும்போது, 24 மணி நேரமும் நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம மனசுல நினைக்கிறத சுவாமி நிறைவேற்றார். என்னோட அனுபவத்துல நான் வந்து 24 வரைக்கும் அந்த ஒரு வேண்டுதலை தவிர்த்து நான் எந்த வேண்டுதலும் இது வரைக்கும் வச்சதில்ல. அவரோட நினைவிலே தான் இருப்பேன், அவரோட நினைவிலே தான் எதையும் செய்யறது, ஆனா அது நடந்துடுது. இப்ப அது அது பாத்தீங்கன்னா அந்த அந்த மாதிரி சிந்தனையில 2004 ஜனவரி மாசம், ஜனவரி 1 நான் அப்ப ஒரு சீசன்ல ஜனவரி 1 அங்க இருப்பேன். இப்ப 2006-07 வரைக்கும், அதுக்கப்புறம் வேலையில் பிரச்சனைகள் ஜனவரி 1 போக முடியல, பட் பொங்கல் சீசன் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ ஜனவரி 1, 2004 போகும்போது குல்வந்த் ஹால் ஃபுல்லா இருக்குது. நான் கடைசி அந்த பேரப்பெட் வால்ல சாஞ்சிட்டு மயிரிழைன்னு சொல்லுவாங்கல்ல, இத்தனூண்டு இருக்கிற ஒரு இடத்துல செவுத்துல சாஞ்சிட்டு நிக்கிறேன்.
1: அதாவது எண்டு பின்னாடி
0: கடைசி கடைசி வால், யாராவது என்ன வந்து மூச்சு விட்டாங்கன்னா நான் ஜம்ப் ஆகி கீழே விழுந்துருவேன், தள்ள கூட வேண்டாம், மூச்சு விட்டாவே போறேன்னு நான் விழுந்துருவேன். அந்த மாதிரி கூட்டத்துல நாங்க நின்றுட்டு இருக்கேன். அப்போ சுவாமியோட தர்ஷன் 6:50-7 மணிக்கு வந்து அந்த வெராண்டால நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருந்தது. நிறைய விஐபிஸ் உட்கார்ந்து இருந்தாங்க, நிறைய குழந்தைங்களை கூப்பிட்டு சுவாமி தட்டி கொடுத்து பேசிட்டு இருந்தாங்க, நிறைய பரிசுகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிந்தனை ஓடுச்சு என் மனசுல, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு அது கிடைக்கல, பகவானே அட்லீஸ்ட் அடுத்த ஜென்மத்திலேயாவது எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்களோட சேவகனா என்னை பிறக்க வைங்கன்னு சொல்லி வேண்டினேன், நினைச்சேன். அது என்னமோ தெரியல, அந்த வாட்டி பிரசாந்தி தர்ஷன்லாம் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்துட்ட பிறகு 2004 ஏப்ரல் அதே ஏப்ரல் மாசம் நான் புட்டபர்த்திக்கு போறேன். தமிழ் வருஷம் பிறகு எப்போதுமே ஒரு ஜனவரி, ஒரு ஏப்ரல், ஒரு செப்டம்பர், அக்டோபர், ஒரு டிசம்பர், ஒரு நவம்பர் இருக்கும். இதெல்லாம் மந்த்லி
1: நிறைய தடவை நீங்க வந்து ஒரு வருஷத்துல புட்டபர்த்திக்கு போறீங்க.
0: 7-8 வாட்டி மினிமம் இருக்கும் சாயிரம். இதனால இந்த மே மாசத்துல பிருந்தாவன் அண்ட் கொடைக்கானல் அது ஒரு ஒரு விசிட் இருக்கும். எப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் உடனே கிளம்பிடுவேன். அப்போ 2004 ஏப்ரல் மாசம் போகும்போது எல்லாரும் கூட வரேன்னு ஆசைப்பட்டாங்க, வீட்டில் இருக்க எல்லாரும், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், கசின்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் போயிருந்தோம், அப்பா அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு. இந்த மாதிரி போறதுன்றது நான் கனவாகவே இருந்தது, இந்த மாதிரி நடக்குமா நம்ம குடும்பத்துலன்ட்டு. அதான நடந்துச்சு. நான் நினைச்சது இது வேண்டது கிடையாது, நினைச்சது நடந்துடுது, ஆசைப்பட்டு கொடுத்தது. அப்போ 2004 நாங்க உள்ள போகும்போது அங்க ஒரு ப்ரொஃபசர் என் பிரதர் மூலியமா தெரிய வந்து அவர் எங்களை கூட்டிட்டு போய், பிரதர் தான் போவாரு, ஏன்னா பிரதருக்கும் அவருக்கும் யூனிவர்சிட்டி கான்டாக்ட் இருந்தது. அப்ப அவர் சொன்னார், இல்ல நீங்க உங்க பிரதரையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் வெராண்டால உட்கார வச்சாங்க. அப்போ வெரி ஃபர்ஸ்ட் டைம் சுவாமியோட வெராண்டால ஒரு 1.5 தூரத்துல தர்ஷன். இத வந்து மிராக்கிள்னு சொல்றதா, இது அனுகிரகம்னு சொல்றதா, கடவுள் கூடவே இருக்கிறாரு, நீ நினைக்கிறத நான் உனக்காக செய்கிறேன்னு சொல்றதா, என்னன்னு தெரியல, பட் நடந்தது இதுதான்.
1: அதான் நீங்க சொன்ன எல்லா விஷயமே இதுல நடந்திருக்கு, மிராக்கிளும் நடந்திருக்கு, கடவுள் வந்து உங்க கூடவே உங்களுடைய சிந்தனைய அவர் வந்து கவனித்துக்கொண்டே இருக்காரு அப்படிங்கறதுக்கும் இது ஒரு சான்று. அது தவிர அனுகிரகம் எல்லாமே இதுல, நீங்க எதுன்னு சொல்றது தெரியல சொன்னீங்க, ஆக்சுவலா எல்லாமே இதுல நடந்திருக்கு.
0: அப்போ எனக்கு ஒரு அமெரிக்கா போறதுக்கு கிரீன் கார்டு கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு கிரீன் கார்டு கிடைச்சது, அப்படி ஒரு சந்தோஷம். வெராண்டால போய் உட்கார்றதுக்கு கிரீன் கார்டு கிடைக்குதுன்னா அது எப்பேற்பட்ட பாக்கியம், அப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லும் போது அவருக்கு நன்றி சொன்னா நான் வேற ஒரு ஆள் ஆயிடுவேன். அவரோட கூடவே இருக்கிறது தொட்டு அவரோட அனுகிரகத்துல இது நடக்குது.
1: நிச்சயமா நீங்க சொல்றது ரொம்ப சரியா இருக்கு. அதாவது இப்ப சொன்ன இந்த ரெண்டு நிகழ்வுகள், உங்களுடைய தாயார் அவருக்கு ஒரு ICU-லிருந்து நீங்க இங்க பிரார்த்தனை சுந்தரம் பஜனையில கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்து திரும்பி போகும்பொழுது அந்த டாக்டர் வந்து சொல்றாரு உங்கள்ட்ட, நீங்க வந்து இவங்களை ஜென்ரல் வார்டிலேயே இனிமே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணதாக சொன்னதாக சொன்னீங்க.
0: ஆமா சார்.
1: அதுக்கப்புறம் அவங்கள புட்டபர்த்திக்கு கூட நீங்க அழைச்சிட்டு போயிருக்கீங்க. இப்ப இன்னொரு இந்த நிகழ்வு நீங்க சொன்னீங்க, பின்னாடி இருந்தேன், இப்ப நான் முன்னாடி வராண்டாலேயே உட்காரக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நம்ம வந்து நார்மலா நினைக்கக்கூடிய அளவுக்கு நடக்கிற ஒரு சாதாரண விஷயம் இல்ல இது. அவருடைய அருள் இல்லாம இதெல்லாம் நடக்காது. சோ அதுக்குதான் நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னாக்கா அந்த கனெக்டிவிட்டி, எப்பொழுதுமே அந்த சதா சிந்தனை,
0: சதா சிந்தனை,
1: சதா, அதாவது அவர் வந்து எப்படி நம்மள நினைக்கிறாரோ சதா பக்த சிந்தனாய நமஹ அப்படின்னு சொல்றோம், அதே மாதிரி நம்மளும் வந்து அவரை நினைத்து கொண்டே இருக்கணும் 24/7. அந்த எப்படி அனுமாருக்கு வந்து ஒவ்வொரு செல்லும் வந்து ராமநாமத்தை சொல்லிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்களோ, அது போல நம்மளும் இறைவனை வந்து தொடர்ந்து கனெக்டிவிட்டி நமக்கு உடம்புல இருந்தது அப்படின்னாக்கா இந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுதான் என்னுடைய நீங்க சொல்ற இந்த ரெண்டு நிகழ்வுகளை வைக்கும் பொழுதே இது வந்து
0: நான் ஒவ்வொரு வாட்டியும் பகவான் கிட்ட வேண்டுவதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, என்ன தயவு செஞ்சு விட்டுடாதீங்க உங்ககிட்ட இருந்து, என் கூடவே இருங்க. அந்த விதத்துல நான் ரொம்ப செல்பிஷா வேண்டிக்கிறது, என் கூடவே இருங்க, என் கூடவே இருங்கன்னு மிகப்பெரிய அஜெண்டா இருக்கு, உலகத்தையே பாத்துக்கணும்.
1: பட் ஆக்சுவலா இதுல பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னும் ஒன் ஸ்டெப் கொஞ்சம் அதிகமாவே நான் சொல்றேன், விருப்பப்படுறேன். அவர் நம்மள கண்டிப்பா விட மாட்டாரு, நம்ம தான் அவரை விட்டுடுறோம். நம்ம தான் அவருடைய டீச்சிங்ஸையும் அவருடைய சொல்லிக் கொடுத்ததையும் நம்ம தான் சரியா ஃபாலோ பண்றது இல்ல. நம்ம விடக்கூடாது அவர். அதுதான்
0: அந்த சிந்தனையிலும் 24 மணி நேரமும் கான்சியஸாவே இருக்கிறது, அலர்ட்டாவே இருக்கிறது. எதுவும் ஒரு நிமிஷம் கூட, ஒரு கணம் கூட அவரோட நினைவு இல்லாம இருக்கக்கூடாதுன்றது சிந்தனையில இருந்துகிட்டே இருக்கும்.
1: அது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய வாழ்க்கையில, அதுதான் நம்மள வந்து கடை தேற்றம். மிக்க சந்தோஷம். சந்திரசேகர் தண்டபாணி, இந்த உரையாடலை ஆரம்பிக்கும் பொழுது சில ஆத்மார்த்த அனுபவங்களை நான் முதலிலேயே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இரண்டு சம்பவங்களை எடுத்து சொன்னீர்கள். ஒன்று உங்களுடைய தாயாருக்கு ஏற்பட்ட அனுபவம், மற்றொன்று நீங்கள் கடைசி வரிசையிலிருந்து வராண்டாவிற்கு முன்னேறிய அந்த அனுகிரகம், இவற்றை பற்றி எடுத்து சொன்னீர்கள். உங்களுடைய இந்த ஆன்மீக பயணம் எப்படி ஆரம்பித்தது அதை பற்றி?
0: நான் பிறந்து வந்து ஒரு பக்தி சூழ்நிலை படைத்த ஒரு குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிறேன். அதனால கடவுள் பக்தின்றது வீட்டில் எப்போதும் அந்த சூழ்ந்து அந்த ஒரு பரிவர்த்தனம் சூழ்ந்துதான் இருக்கும் எங்களோட வாழ்க்கையில. காலையில எழுந்திரிச்சு பூஜை, ஸ்கூலுக்கு போறது முன்னாடி பூஜை, ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு கை கால அலம்பி விபூதி வச்சுட்டு தான் படிக்கணும். அதெல்லாம் சின்னப்போதுலேருந்தே கத்துக்கிட்டது. இதுக்கெல்லாத்துக்கும் மேல என்ன சூழ்ந்த நண்பர்களோட குடும்பமும் அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால பக்தி பயணம்ன்றது என்னோட சிறு வயதுலேயே என்னோட தொடர்பு கொண்டிருந்ததுன்னு நான் சொல்லுவேன். இருந்தாலும் அது எப்படி முதிர்ச்சி அடைந்ததுன்னு பாத்தீங்கன்னா, என்னோட 20வது வயசுல 1982ல் நான் சின்ன வயசுலேயே நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோட குவாலிஃபிகேஷன் கூட பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருப்பேன், அதுக்கப்புறம் கிராஜுவேட் படிச்சிருப்பேன், அதுக்கப்புறம் எம்பிஏ படிச்சிருப்பேன், அதுக்கப்புறம் ஐஐஎம்ல அகமதாபாத்ல ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான் பலவிதமான ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்னோட கல்வி பயணத்தையும் தொடர்ந்துகிட்டே இருந்தேன். அதை முடிச்சுட்டு தான் வேலைக்கு போகணும்னு இல்லை, பட் பேரலலா படிச்சுக்கிட்டே இருந்தேன். 1982ல் நான் ஒரு 5-star ஹோட்டலில் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 5 வருஷம் என்னோட வாழ்க்கை பயணம் அதில் தான் ஆரம்பிச்சுது. அப்போ வருஷம் அக்டோபர் மாதம் சீசனில் சிங்கப்பூர்லேருந்து சத்யசாயி குரூப்ஸ் வருவாங்க,
1: டிவோட்டிஸ்,
0: சைனீஸ் அண்ட் சிங்கப்பூரியன்ஸ் மெயின்லி. அப்போ அவங்களுக்கு இன்டைரக்டாக நான் ஏதாவது நிறைய ஹெல்ப் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அது ஃபர்ஸ்ட் வட்டு ஒரு வாட்டி செய்ய ஆரம்பிச்சது, வருஷம் தொடர ஆரம்பிச்சுது. இது அப்புறமா தான் இதை வந்து கோரிலேட் பண்ணி பார்த்தா சுவாமி சொன்னது உண்மையாச்சு, இன் சர்வீஸ் யூ வில் ரியலைஸ் காட்ன்றத. எனக்கு அறியாமையே நான் அதை பண்ணிட்டு இருந்திருக்கிறேன். இப்ப அந்த குரூப்ல அவங்களோட வரும்போது ஏதாவது தேவைகள் இருக்கும் பண்ணுவேன். எனக்கு அங்கேருந்து போயிட்டு சுவாமியோட லிட்ரேச்சர்லாம் அனுப்புவாங்க, நான் கிளான்ஸ் தான் கொடுப்பேன், படிக்க மாட்டேன், ஃபுல்லா தோராயமா படிச்சுட்டே இருந்தேன். 87 வரைக்கும் இது இந்த பயணம் அப்படியே இருந்துச்சு. 87க்கு அப்புறம் நான் என்னோட அடுத்த பிரயாணம் சேல்ஸ்ன்ற ஒரு ஆபீஸ் ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியில் இறங்கும் போது என்னோட வாழ்க்கை பயணம் சாய்பாபா காலனின்ற ஒரு இடத்துல தான் ஆரம்பிச்சது.
1: அதாவது நீங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து சேல்ஸ்
0: வந்துட்டேன். அப்போ இருக்கும் போது என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். இந்த இன்ஸ்பிரேஷன்ல 1982ல் இருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாய்பாபா கோயிலுக்கு ரெகுலராக போவேன். அப்படியே 91 வரைக்கும் இது இந்த மாதிரி இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் இந்த மாதிரியே பிரயாணம் இருந்தது. 1991 ஆபீஸ் வேலையா அனந்தபூர் போயிருந்தேன். அப்போ பஸ் நிறைய புட்டபர்த்திக்கு போயிட்டு இருந்தது. எனக்கு புட்டபர்த்தி யூனிவர்சிட்டியில மிஷின் வைக்கணும்னு சொல்லிட்டு அனந்தபூர்லேருந்து பஸ் எடுத்தேன்.
1: என்ன மிஷின்?
0: போட்டோ காப்பிங் மிஷின். அப்போ பஸ்ல ஏறி கண்டக்டர் கிட்ட கேட்டேன், ஏன்பா இவ்வளவு பஸ் இன்னைக்கு போது புட்டப்பட்டேன். அப்பா அவர் சொன்னார், இன்னைக்கு பாபா பர்த்டேன்னார். எனக்கு அன்னைக்கு தான் தெரிய வரும், பாபா பர்த்டே அன்னைக்கு தான், சரி இருந்தாலும் போலான்னு சொல்லிட்டு புட்டபுரத்துக்கு போனேன். போய் அங்க ஆபீஸ்ல அன்னைக்கு பர்த்டே பர்த்தி எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் சாய்ராம், அவ்வளவு கூட்டம், எங்கேயோ ஒரு இடத்துல பஸ் நிக்க வச்சாங்க. நாங்க நடந்து போய் ரெஜிஸ்டர், அப்போ மிஸ்டர் சக்கரவர்த்தி சாய்ராம் தான் ரெஜிஸ்டர், அவரை பார்க்கலான்னு ட்ரை பண்ண பட் முடியல. சரி வந்தது வந்துட்டோம், சுவாமியை தரிசனம் பார்க்கலாம்னு சொல்லி தூரத்துல இருந்து ஈவினிங் தரிசனம் பார்த்துட்டு பஸ்ல ஏறி வந்துட்டேன்.
1: அதுதான் உங்களுடைய முதல் தரிசனம்?
0: முதல், என்னோட முதல் தரிசனம் சுவாமியை பார்த்தது பர்த்டேல தான். அப்படி சொல்ல வரும்போது இத கனெக்டிவிட்டி நான் சொல்லிடுறேன். என்னோட ஃபர்ஸ்ட் தர்ஷன் ஆஃப் சுவாமி அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு, என்னோட கடைசி தர்ஷன் பிசிக்கல் ஃபார்ம்லயும் சுவாமியோட கடைசி பர்த்டே அன்னைக்கு. அதுக்கப்புறம் பர்த்டேக்கு போனதே இல்லை. என்னோட முதல் பயணம் புட்டபர்த்திக்கு சுவாமியோட பர்த்டேக்கு. அன்னைக்கு தான் சுவாமியை பிசிக்கலா நான் பாக்குறேன். சுவாமியை கடைசியா புட்டபர்த்தியில பிசிக்கல் ஃபார்ம்ல பார்த்ததும் அதே பர்த்டே அன்னைக்கு தான். இதுக்கு தொடர்ச்சியா இன்னொரு சம்பவம் இருக்கு, அது அடுத்த பாயிண்ட்டுக்கு வரும்போது நான் சொல்றேன். இப்போ 91 சுவாமியை பார்த்துட்டு வந்து கூட்டத்துல பார்த்த திருப்தி எனக்கு சரியா இல்லை. அதனால வந்த உடனே திருப்பி டிசம்பரோ ஜனவரியோ திருப்பி ஒரு பிரயாணத்தை எடுத்தேன் புட்டபர்த்திக்கு தனியா போலான்ட்டு. சாயங்காலம் 4 நான் பர்த்தியில இறங்கின உடனே ஹோட்டல்ல பேகெல்லாம் வச்சுட்டு, அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500,000 பேர் தான் இருந்தாங்க. சுவாமி நேரம் எங்கிட்ட வந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்துருக்கேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது, ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்தெல்லாம் மதியானம் 1:30 லைன்ல உட்கார்ந்துருந்து அந்த டோக்கன் எடுத்து ஃபர்ஸ்ட்ல உட்காரணும்னு. எனக்கு அது எப்படி வாய்ப்பு அமைஞ்சதுன்னு தெரியல, ஆனா ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்துட்டேன். சுவாமி நேரம் வந்தாங்க. கேமி பாத நமஸ்கார், ஈ டச்ட் ஹிஸ் ஹேண்ட் ஆன் மை ஃபோர்ஹெட், நெத்தியில தொட்டுட்டு போயிட்டாங்க. நான் வந்து அப்போ வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு உணர்வுகளை உணர ஆரம்பிச்சேன். அந்த என் மேல அந்த
1: வைப்ரேஷன்
0: பட்ட ஒன்னு. அதுக்கப்புறம் எப்ப சென்னைக்கு வந்தாலும் எப்படா திருப்பி பர்த்திக்கு போவோம், எப்படா பர்த்திக்கு போகணும், அந்த தேடல் இருந்துகிட்டே இருந்தது. எப்ப ஒரு சனி ஞாயிறு கிடைச்சாலும் உடனே போட்டு எடுத்துட்டு பஸ் எடுத்து கிளம்பிடுவேன். ஏதாவது ஒரு வேலையை அனந்தபூர்ல போட்டுக்கிட்டு அனந்தபூர்ல இருந்து பர்த்திக்கு போலாமேன்ட்டு அந்த ஒரு சாக்குல நிறைய வாட்டி நிறைய முறையான வழிமுறைகளையும் பயன்படுத்தியிருக்கேன். ட்ரெயின்ல போவேன், பஸ்ல போவேன், 2-3 ட்ரெயின்ல மாறி போவேன்.
1: உங்களுக்கு அங்க போகணுங்கிற அந்த ஒரு உத்வேகம் ரொம்ப இருந்தது?
0: ரொம்ப இருந்தது.
1: அந்த முதல் தரிசனத்துக்கு பிறகு
0: அந்த 91 to 96 வரைக்கும் ஒரு பக்கம் என் வாழ்க்கை வேலையில ஓடிட்டு இருந்தது, ஒரு பக்கம் பகவான தரிசனம் செய்யணும்ன்ற ஒரு சந்தோஷத்திலயும் ஓடிட்டு இருந்தது. நடுவுல சில குறைகள் இருந்தது, பர்சனல் டிபிகல்டிஸ், ஒபிஷியல் டிபிகல்டிஸ், பட் எதுக்குமே நான் கவலைப்பட்டதில்லை. எதுவா இருந்தாலும் மனசுக்குள்ள உள்ள நினைச்சிட்டு நீங்க தான் வழி நடத்தணும்ட்டு பகவான்கிட்ட போயிடுவேன். அது திரும்பி வரும்போது அதுக்கு ஒரு ஒரு திருப்பம் இருக்கும், அதுல
1: அதுக்கு ஒரு விடை
0: இருக்கும், ஒரு இடம் இருக்கும், டென்ஷன் இருக்காது. இப்படியே இருந்தது. திடீர் ஒரு 1996 ஒரு நாள் நான் வேலை செஞ்ச கம்பெனியில ஆள் குறைபாடுகள் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ என்னோட பொசிஷனுக்கு
1: பணி நீக்கம்
0: ரோல் இல்ல, நான் ஒன்னா அந்த ரோல்ல இருந்து காம்ப்ரமைஸ் ஆகி வேற பொசிஷன் எடுத்துக்கணும். வேற பொசிஷன் எடுத்துக்கிட்டேன்னா என்னோட குறிக்கோள் அடைய முடியாது, இல்லைன்னா நான் வேலையை விட்டுட்டு வேற வேலை தேடணும். நான் தைரியமா வேலையை விட்டுட்டேன். எனக்கு அது என்னமோ தெரியல சாய்ராம், நினப்பு வந்துடும், நான் செஞ்சிருவேன்.
1: அந்த தருணத்துல உங்களுக்கு என்ன
0: பகவான்
1: ஒரு
0: தோன்றாரு, அவர் செய்யறாரு அப்படின்ற ஒரு தைரியத்திலேயே வாழ்ந்தேன் நான். இப்போ வரைக்கும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சைரம். ஏன்னா அவர் கூடவே நம்ம இருக்கும் போது அவர் நம்மள தப்பான வழிக்கு எண்ணம் கொடுக்க மாட்டார்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு மனசார அது நம்புறேன் நான். என் மனசுக்குள்ளேயே அவர் இருக்கும் போது நான் நினைக்கிறதெல்லாம் அவர் நினைக்கிறதா தானே இருக்கும். அப்போ நான் அதை அனலைஸ் பண்ணணும்ன்ற அவசியமே இல்லை, பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைச்சிருது. நான் எந்த தப்பும் பண்றதில்ல, நேர்மையான சிந்தனைகள் தான் இருக்கும். அதனால இந்த வேலையை விட்டுட்டேன். விட்டுட்டு வீட்டில் நார்மலாக இருந்தேன். ஒரு பக்கம் என் குடும்பம், மனைவி மக்கள் மகள் குடும்பம், இன்னொரு பக்கம் அம்மா அப்பா டிபெண்டன்ட் பேரண்ட்ஸ். சென்னையில் எவ்வளோ செலவு இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் சேரா, பட் இதையும் பொருட்படுத்தாமல் நான் தைரியமாக வேலையை விட்டுட்டு வீட்டில் இருந்தேன். அப்போது ஒரு நாள் எனக்கு சுவாமி ஃபர்ஸ்ட் டைம் மறக்க முடியாத ஒரு கனவுன்னு சொல்லலாம், பார்வைன்னு சொல்லலாம், எதிர்நோக்கு பார்வைன்னு சொல்லலாம். எனக்கு இன்னைக்கும் அந்த கனவை நினைச்சேன்னா அப்படியே மனசுக்குள்ளே அப்படி நேத்து பார்த்த மாதிரி இருக்கும். நான் பர்த்தியில லைன்ல உட்கார்ந்துருக்கேன், சுவாமி டைரக்டா என்கிட்ட வராங்க. ஹி லிஃப்டட் ஹிஸ் ரோப் அண்ட் கேவ் மீ எ சிக்னல் டு டேக் பாத நமஸ்கார். ஹி கமாண்டட், பாத நமஸ்கார் எடுத்தேன். எடுத்த பிறகு என் தலைமையில கை வச்சுட்டு, ஐ வில் ப்ரொடெக்ட் யூ,
1: உன்னை நான் காப்பாற்றுவேன்,
0: காப்பாற்று. அதாவது இங்கிலீஷ்ல தெளிவா அவசரப்படாம ஐ வில் ப்ரொடெக்ட் யூ. அடுத்த செகண்ட் சுவாமியோட பாதத்துக்கு பதிலா அந்த இடத்துல மலர்கள் தூவி இருந்தது, அஞ்சு மலர்கள். நாகலிங்கம் சிவனுக்கு வைப்பாங்கல்ல, அந்த நாகலிங்கம், நாகலிங்க புஷ்பம்னு சொன்ன அந்த அஞ்சு புஷ்பம் அஞ்சு இடத்துல நிக்குது. அப்போ நான் இதை எடுத்த பிறகு, கனவு போன பிறகு நான் இதை வந்து சிங்க்ரனைஸ் பண்ணி பார்த்தேன். அப்ப இனி என் வாழ்க்கை மலர் போல இருக்கும் நான் சொல்றாரா, இல்ல அஞ்சு விதமான வழிமுறைகள் சொல்றாங்களா அப்படின்னு ஒரு ஒரு வாரம் அந்த சிந்தனையிலேயே இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு என்னுடைய நண்பர், இது உண்மையிலுமே நடந்தது சைராம், என் நண்பர் போன் பண்ணாரு. போன் பண்ணி, சந்துரு எங்க இருக்கப்பா என்ன பண்றேன்ட்டு. எனக்கு அவருக்கும் நட்பு, ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல வீட்டில தான் இருக்கிறேன் இப்போ, வேலையை விட்டுட்டு. சரி நாளைக்கு மார்னிங் வா என் கம்பெனிக்கு வா, டைரக்டர் பாரு, நான் உன்னை பத்தி சொல்லி இருக்கிறேன், அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் டே நான் போனேன், ஐ வாஸ் கிவன் தி ஜாப். அந்த கம்பெனியில் அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்லி எம்பிஏஸ் தான் எடுப்பாங்க, நான் ஆர்டினரி கிராஜுவேட் தான். பட் எனக்கு அந்த கம்பெனியில் வேலை கிடைச்சது சேல்ஸ் மேனேஜரா. அப்புறம் அந்த கனவை இன்னும் ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு பார்க்கும்போது பார்த்தா அந்த மலர்களோட டிசைன் வந்து அந்த கம்பெனியோட லோகோ. சுவாமியோட பாதத்தில் கிடைச்ச மலர்கள் அந்த கம்பெனியோட லோகோ. அஞ்சு நாளைக்குள்ள எனக்கு அந்த கம்பெனியில வேலையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. திருப்பி அந்த கம்பெனியில ஒரு அவங்களோட ஃபாரின் கொலாபரேஷன் இந்தியன் ஆபரேஷன்ல டேக் ஓவர் பண்ணணும்ன்றதுக்காக 2002 சில பொசிஷன் எல்லாம் ஆக்ஸ் பண்ணாங்க. அதுல என்னோட பொசிஷன் ஆக்ஸ் ஆச்சு. அதுல ஏன்னா அவங்க தான் அங்கிருந்து கண்ட்ரோல் பண்ண போறாங்க, அப்ப இங்க கண்ட்ரோலிங் கால் தேவையில்லைன்ட்டு. அப்போ 2002 திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு சுவாமியோட சுவாமி முன்னாடி தான் உட்காந்துருப்பேன், சுவாமி வாட் நெக்ஸ்ட்ன்னுவேன். அடுத்த செகண்ட் ஒரு போன் வந்தது. இதெல்லாம் உண்மையிலுமே நடந்தது சைராம். இந்த மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில என்ன மாதிரி ஒரு தகுதி வாய்ந்தவர்களும் கொஞ்சம் திறமை உள்ளவர்களும் தேவைப்படுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அப்ளை பண்ணேன். இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க, நான் செலக்ட் ஆயிட்டேன். அதுவும் ஒரு பெரிய ஆட்டோமொபைல் கம்பெனியோட டீலர்ஷிப்க்கு சென்னையில். அந்த கம்பெனியில வேலை எடுத்தேன் 2002 2013 வரைக்கும். அப்பதான் இந்த 2003 4 அம்மாவோட உடம்பு சரியாமானது. 2004 எனக்கு வந்து வெராண்டால உட்கார வச்சது, அப்படியே இருந்தது.
1: மிக்க சந்தோஷம் சந்திரசேகர் தண்டபாணி அவர்களே. சுந்தரம் இஸ் அ டெம்பிள் ஆஃப் ஹீலிங். 24 மணி நேரமும் நாம் பகவானையே நினைத்துக் கொண்டிருந்தால் பகவான் நம்முடன் இருப்பார். சேவையில் இறைவனை உணரலாம், அதாவது இன் தி சர்வீஸ் யூ வில் பி ஏபிள் டு ரியலைஸ் காட். நமக்குள் அவர் இருப்பதால் நம் சிந்தனையையும் அவர்தான் தூண்டுகிறார் போன்ற பல அருமையான கருத்துக்களை மிக அழகாக உணர்ந்து எடுத்து சொன்னீர்கள். மிக்க சந்தோஷம், மிக்க நன்றி. இன்று இந்த உரையாடலை இத்துடன் நிறுத்திக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் தொடர்வோம். சாய்ராம்.
0: சாய்ராம் அண்ணா.

0: நேயர்களே, அடுத்து வரும் நிகழ்ச்சி சிரவண மஞ்சரி. ராமகதா ரசவாகினியை திருமதி விமலா ரமேஷ் அவர்கள் வாசிக்கிறார்கள். சிரவணம் செய்து இன்புறுவோம்.
1: ஓம் ஸ்ரீ சாய்ராம். ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 8, சென்ற வாரத்தின் தொடர்ச்சி, பரசுராமரின் கர்வபங்கம். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பரசுராமருக்கு கோபம் மேலும் பொங்கியது. அவர் கண்கள் கோபத்தால் சிவந்தன. அவர் ராமரை நோக்கி விரைந்து, என்ன உளறினாய் என்றிறைந்தார். ராமர் இகழ்ச்சி சிரிப்புடன் பரசுராமரின் தோளில் தொங்கிய விஷ்ணு தனுசை பற்றி தம் கையிலேந்தி நின்றார். அது பரசுராமரின் செருக்கை புண்படுத்தியது. என்னே, அத்தனுசு ராமரின் கைகளை சேர்ந்த க்ஷணமே பரசுராமர் தம் ஊக்கத்தையும் ஆற்றலையும் இழந்து நின்றார். அத்தனுசுடன் ராமர் ஜோதி பிரகாசமாக ஒளிவீச அங்குள்ளோரின் கண்கள் யாவும் அந்த ஒளியை தாங்கவியலவில்லை. அனைவர் கண்களும் கூச தம்மை சுற்றி பிரகாசம் வீச எண்ணற்ற தீபங்கள் ஒரே விடத்தில் கொளுத்தப்பட்டது போல ராமர் விளங்கி நின்றார். அத்தனுசுக்கு உரியவரான நாராயணரே அத்தனுசை தம் கரங்களால் ஏந்தி நின்றதும் அத்தனுசு முன்பிருந்ததை விட மேலும் பிரகாசித்தது. ஜெகஜோதி அத்தனுசை சுழன்று அதனின்று வடிந்தது. தேவர்கள் வானில் ஒன்று கூடி தனுசை ஏந்தி நின்ற ராமருக்கு பூமாறி பொழிந்தனர். மங்கள இசை வானி நின்று ஒலிப்பது செவிகளில் விழுந்தது. இதன் மத்தியில் பரசுராமர் முகத்தில் புன்னகை ததும்பியது. அவர், ராமா, என்ன நிகழ்ந்தது என்பதை கவனித்தாயா? நான் உன் தெய்வப் பொலிவையும் தெய்வத் திருவுருவத்தையும் கண்டு மகிழ்ச்சியுற்றேன். அவ்வுணர்வை அனுபவித்தேன். வெகு நாட்களுக்கு முன் இப்பூவுலகை கஷ்யப்பருக்கு தானமளித்தேன். அதை அவர் ஏற்று தம் சாம்ராஜ்யத்தில் நான் மறுபடியும் நுழையக்கூடாதென்றும் நுழைந்தாலும் அவ்விடத்தில் இரவை கழித்தல் கூடாதென்றும் வற்புறுத்தியுள்ளார். அம்மாதிரி என் போரில் சாபமிட்டுள்ளார். நன்று, இப்பொழுது இருள் சூழ ஆரம்பித்து விட்டது. மேலும் இங்கு இருப்பது எனக்கு இயலாத காரியம். மகேந்திரகிரிக்கு நான் கழுகிச் செல்ல வேண்டும். இந்த தனுசை சுலபமாக நீ ஒடிக்க முடியும். நான் இணையற்ற என் தவ நோன்புகளினால் உயர்ந்த தெய்வீக பேருலகங்களை பெற்றுள்ளேன். நீ இந்த தனுசை முறித்து நான் பெற்றுள்ள சக்திகளையெல்லாம் அழித்துவிடு. என்னிடம் உள்ள சக்திகள் யாவும் உன்னுடையதே. ஓ ராமா, இதை உற்று கவனி. நான் பெற்ற சக்திகள் யாவையும் நான் உனக்கு திருப்பி அளிக்கின்றேன் என்றுரைத்து அருகில் சென்று ராமரை தம் இரு கைகளினாலும் கட்டித் தழுவினார். அத்தருணத்தில் தம்மிடத்தில் வெகுகாலமாக தங்கியிருந்த தெய்வீக முக்குணங்களும் தம்மிடமிருந்து வெளிப்போந்து ராமரிடம் ஐக்கியமாயின. பிறகு பரசுராமர் ராமரை நோக்கி, ராமா, இவ்வுலகம் மறைமுகமான தெய்வீக தத்துவத்தை உணர்வது சுலபமான காரியம் அன்று. ஆசைகளை ஒடுக்கி சுகங்களை நாடாமல் பல வகைகளில் தவ நோன்புகள் இழைத்து பெருஞ்சக்தியை பெற்ற என்னை போன்றவர்களே தம் ஆன்மீக சக்திகளை நம்பி வாழ்கிறார்களே அன்றி விஷ்ணுவின் மாயாசக்தியினாலேயே யாவும் கூட நடைபெறுகின்றன என்ற தத்துவத்தை புறக்கணித்து வைக்கின்றனர். அதன் பொருட்டு உன் நிஜஸ்வரூபத்தையும் உண்மை சக்தியையும் உலகிற்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே நான் வெளியுற்றேன். என் காணிக்கையாக என்னிடம் எஞ்சு நின்ற சில சக்திகளை உமக்களித்தேன். பெருஞ்சக்தி பெற்ற விஷ்ணுவே நீரென நான் மறுபடியும் நிரூபித்துள்ளேன். நீரே இப்பிரபஞ்ச நாடகத்தை நடத்தி வைக்கும் அபூர்வ சக்தியுற்ற கடவுள். உம்மை விட்டு ஒரு பொருளும் இல்லை. விஷ்ணுவும் நீயே, எல்லாம் நீயே, எப்பொருளும் நீயே. உம்முடைய தெய்வீக தனுசை எடுத்தாண்ட நற்பாகியத்தை நான் பெற்றிருந்தேன். அதன் காரணமாக இப்புவியில் சில கௌரவங்களை பெற்றேன். எனக்கு கிட்டிய மதிப்பு அதுதான். இதுதான் என் காணிக்கை என்றுரைத்து பரசுராமர் அங்கிருந்து மறைந்தார். ராமர் அத்தனுசையும் அம்புகளையும் கலக்கமற்ற சிரிப்பு முகத்துடன் வருண பகவானுக்கு தந்தருளினார். பிறகு தம் அருகிலிருந்த வசிஷ்டர் தசரதர் பாதங்களில் விழுந்து வணங்கினார். தசரதர் அம்மாபெரும் பெய்தோற்றமாகிய பரசுராமரிடமிருந்து எந்த நிமிடத்தில் தன் மகனுக்கு என்ன நடக்குமோ, எக்கெடுதல் வாய்க்குமோ என்று ஐயுற்று அச்சத்தால் உடல் நடுக்கம் உற்றிருந்தார். இப்பொழுது கவலையிலிருந்து விடுபட்டு அவ்விடுதலையினால் பூர்ண சந்தோஷம் உற்றார். அவர் ராமரை தம்மருகில் அழைத்து பல வகைகளில் ஆசையுடன் கொஞ்சிக் குலாவினார். தம் உணர்ச்சியை சொற்களால் வெளியிட இயலாதவராய் அவர், என் அருமை மகனே, நான் பெரும் பாக்யசாலி. இந்த போர் சந்திப்பினின்று மறுபடியும் உன்னை காண முடியுமோ என்று நான் அச்சமுற்றேன். உன் தீவிர தைரியமும் உன் வீரத்தன்மையும் கற்பனை கடந்தவை. இது உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு நிகழ்ச்சி என்றார். இவ்வாறு ராமரை வெகுவாக புகழ்ந்தார். அவருடைய தீரச் செயல்களை பாராட்டினார். அதற்கு ராமர், தர்மம் வென்றே தீரும், நேர்மையின் மாற்றிலா முடிவு வெற்றியே. போராட்டத்தின் ஆரம்ப கட்டங்களில் சமாளிப்பது அரிதென்று தோன்றும். சில பீதிகளையும் சில கஷ்டங்களையும் அது உண்டு பண்ணக்கூடும். மனத்தளர்ச்சியையும் அது ஏற்படுத்தக்கூடும். தோல்வியுறுமோ வென்ற நம்பிக்கை இழப்பையும் மேலெழச் செய்யும். ஆனால் அதற்கு பணியாமல் வளையாமல் முடிவின் வெற்றி மேலேயே தம் கவனம் முழுவதையும் ஒருவன் அசையாமல் அமர்த்த வேண்டும். அப்பொழுது அது தோல்வியுறாது. தோல்வி அதை பந்தப்படுத்தாது. தர்மத்தின் வலிமையின் உண்மையை மனிதர்கள் ஆழ்ந்து உள்நோக்குவதில்லை. அவர்கள் மேலே தோன்றும் கஷ்டங்களினாலும் கவலைகளினாலும் இழுக்கப்பட்டு தர்மத்தின் பாதையை விட்டு விலகி மேலும் கஷ்டங்களை அனுபவிக்கின்றனர். நடக்க வேண்டியது நடந்தேறியது, அதன் வெற்றிக்கு உங்கள் நல்லாசிகளே காரணம் என்று பதிலளித்தார். அவ்வாறு சொல்லிய வண்ணம் ராமர் மறுமுறையும் தந்தையின் பாதங்களில் விழுந்து பணிந்து, ஆயுதம் தாங்கிய படைகள் யாவும் அயோத்தியை நோக்கி மறுபடியும் மேற்செல்ல உங்கள் உத்தரவை நாடி நிற்கின்றனர். தயை கூர்ந்து உங்கள் உத்தரவை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றார். இதை கேட்டு தசரதர் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தார். அவர், மகனே, மேலும் நாம் ஏன் தாமதிக்க வேண்டும்? இன்பமும் துன்பமும் மாறி மாறி ஒன்றன் பின் ஒன்றாய் நம்மையும் நம் உடலையும் அண்டி பாதிக்கின்றன. நாம் தலைநகருக்கு சென்று நம்மால் இயன்றவரை சந்தோஷமுற்று வாழ முயலுவோம் என்றார். தம் அருகில் அமைச்சர்களை அழைத்து தம் சேனைகள் மேல்நோக்கி செல்ல உத்தரவிட வேண்டும் என்று கூறினார். படையாட்கள் ஆனந்த கோஷம் செய்து தொடர்ந்து மேற் செல்ல ஆரம்பித்தனர். தங்களுக்கு ஏதேனும் தீங்கு நேரிடக்கூடுமோ என்று பயந்த காலம் முடிவடைந்தது. தசரதர் அன்று நடைபெற்ற ஆச்சரியமான நிகழ்ச்சிகளை விரித்துரைத்து அதில் சந்தோஷமுற்றவராய் எஞ்சிய பிரயாணத்தை மேற்கொண்டார். அயோத்தி புகுதல். அவர்கள் நகரத்தை அணுகிய போது பிள்ளைகளுடனும் மருகியருடனும் வரும் அவர்கள் வருகையை பிரஜைகளுக்கு எச்சரிக்க படையினர் சிலரை முன்னதாக அனுப்பி வைத்தனர். மிதிலையில் உன்னதமான பெருமையுற்ற நிகழ்ச்சிகளின் நினைவும், தாங்கள் தங்கள் வீடுகளுக்கு செல்கின்றோம் என்ற நினைவும் அவர்களை வில்லி நின்று தொடுக்கப்பட்ட அம்புகள் போல் விரைந்து செல்ல உதவின. அவர்கள் ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருக்னர் ஆகியோர் தங்கள் தங்கள் மனைவியருடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், இந்நற்செய்தியை மக்களுக்கு தெரிவிக்க தசரதர் தங்களை அனுப்பியுள்ளார் என்றும் தெரிவித்தனர். பலவித வசீகரமான வகைகளில் தங்கள் வீடுகளை அலங்கரித்து வீதிகளை சிங்காரித்து சீர் செய்து மெருகேற்றும் வேலைகளில் அயோத்தி மக்கள் ஈடுபட்டனர். தங்களுக்குள் வேலைகளை பகிர்ந்து கொண்டு சாலைகளை செப்பனிட்டு ஒழுங்குபடுத்தி அலம்பினார்கள். சாலைகளில் இருபுறங்களிலும் வாழை மரங்கள் கம்பங்களில் கட்டப்பட்டு தேங்காய் கொலைகள் தொங்கவிடப்பட்டன. பன்னீர் தெளிக்கப்பட்டது. சிறிது நேரத்திலேயே முழு நகரமும் பொலிவான அழகுடனும் வசீகரத்துடனும் விளங்கியது. கண்களுக்கும் மனத்திற்கும் ஆனந்தத்தை அளித்தது. வழி முழுவதிலும் குயிலுவர் தத்தம் கருவிகளுடன் தங்கள் தங்கள் இடங்களில் நின்றனர். வழி முழுவதிலுமே இடையரா வர்ணக் காட்சிகளும் மங்கள கீதங்களும் ஏற்படவே அவ்வாறு நின்றனர். வானவெடிகள் யாவும் ஒன்று சேர்க்கப்பட்டு வழியோரம் நின்றவர்களிடம் பகிர்ந்தளிக்கப்பட்டன. ஆழ்ந்த ஆனந்த உணர்ச்சியுடன் நிமிடங்களை எண்ணியவாறு தூரத்தில் வந்து கொண்டிருக்கும் குழுவை நோக்கி முதன் முதலில் பார்வையிட வேண்டும் என்று எதிர்பார்த்து நின்றனர். முகமூடியிட்ட பெண்கள் ஜன்னல்களிலும் மாளிகைகளின் மாடிகளிலும் நெருங்கி நின்றனர். சிலர் தங்கள் எதிரில் திரைகளை கட்டி பின் நின்று எட்டி பார்த்தனர். தசரத சக்கரவர்த்தி அயோத்தி நகரத்தில் தம் புத்திரர்களுடனும் அவர்களுடைய மனைவியருடனும் நுழைந்தனர். இக்காட்சி மக்கள் கண்களில் பட்டவுடன் இன்னிசை வானை பிளந்தது. மக்கள் குதூகலத்துடன் தங்கள் தொண்டைகள் கம்ம ஜெயமுழக்கம் செய்தனர். பெண்கள் ஒளி விளக்குகளை ஆலத்தி சுழற்றினர். புஷ்பங்களை அவர்களின் மீது தூவினர். பன்னீரை தெளித்தனர். பிரகாசமான நட்சத்திரங்கள் போன்று விளங்கிய தங்கள் மனைவியர் மத்தியில் பொலிவுடன் அவ்வாலிபர்கள் சூரியன் போல பிரகாசித்தனர். மேன்மையான உணர்ச்சியை ஊட்டும் அக்காட்சியை மக்கள் கண்டவுடன் தாங்கள் யார், எங்கிருக்கின்றோம் என்பதையே மறந்தனர். அவர்களுடைய மகிழ்ச்சி வரம்பு மீறியது. எவ்வளவு காலம் உற்று நோக்கியும் அவர்களுடைய ஆர்வதாகம் தணியவில்லை. ஆதலால் அவர்கள் வெகு தூரம் பின்னோக்கியே நகர்ந்து வந்து தங்கள் கண்களை அக்காட்சிகளிலேயே இருத்தினர். அவ்வாறு வழிகள் யாவும் மக்களால் கண்டுகளிக்கப்பட்டது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் யாவரும் அரண்மனையின் வாயிலை அடைந்தனர். அங்கு புதுமண மக்களுக்கு நல்லதிருஷ்டமும் நல்வாழ்க்கையும் பெருக வேண்டும் என்று கோரி வேதகீதங்கள் பாட அந்தணர்கள் நின்றிருந்தனர். தாதியர்கள் தீபங்களால் ஆராதனை செய்து பலவித கிரியைகளினால் திருஷ்டி கழித்தனர். பிறகு மருமகள் பெண்களை வலக்கால் முன்வைத்து உட்புக அழைத்தனர். இதன் மத்தியில் அந்தப்புற வாயிலில் ராணிகள் கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி ஆகியோர் முதன் முதலாக தாம் முந்தி யாவரையும் காண வேண்டும் என்ற ஆவலுடன் கண்களே குழிகளை விட்டு வெளிவரும் போல அவர்கள் வருகையை எதிர்நோக்கி காத்திருந்தனர். அவர்கள் சந்தனத்தை தெளித்தனர். அவர்கள் கூந்தலில் பூக்களை செருகி நெற்றிகளில் செந்நிற பொட்டுகளை வைத்தனர். ஆனந்த பரவசமுற்றனர். அவர்கள் தங்கள் புத்திரர்களை அருகில் இழுத்து அவர்களுடன் கொஞ்சி சிரசிலும் தாடைகளிலும் மென்மையாக வருடினர். அபரிமிதமாக அவர்களை ஆசீர்வாதம் செய்தனர். நான்கு புத்திரர்களும் நான்கு மருமகள் பெண்களும் அம்மூன்று தாய்மார்களின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினர். அவ்வாறு அவர்கள் செய்தபொழுது அவர்களுக்கு கண்களினின்று ஆனந்த கண்ணீர் பெருக்கிட்டோடியது. அவர்களுடைய மகிழ்ச்சி அளவு மீறியது. இதன் மத்தியில் தாதியர் பால் பொங்கலை பொன்தட்டுகளில் வைத்து அங்கு கொண்டு வந்தனர். தாய்மார்கள் அவ்வுணவை புதுமண பெண்களின் வாய்களிலிட்டு உண்ண வேண்டுமென வேண்டினர். பருகுவதற்கு பாலும் தந்தனர். பிறகு அவர்களை அரண்மனையின் உட்புறத்திற்கு அழைத்துச் சென்று ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முன்கூட்டியே திட்டமிட்டு பிரத்யேகமாக ஏற்பாடு செய்திருந்த குளியலறைகளுக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு வெகுதூரம் பிரயாணம் செய்ததினால் ஏற்பட்ட களைப்புகளை தவிர்க்க உடம்புகளை பிடித்து சிரம பரிகாரம் செய்து எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்விக்க வேண்டி ஆண் பெண் பணியாளர்களை ஏற்பாடு செய்திருந்தனர். ஓய்வெடுக்க சிறிது காலம் தந்தனர். பிறகு அவர்கள் யாவரும் துயிலும் பொழுது சில வேலையாட்களும் தாதியரும் அவரது கூந்தல்கள் சீக்கிரமே உலர வாசனை புகைகளை ஊட்டினர். சிலர் பாதங்களை பிடித்து அமுக்கிவிட்டனர். சிலர் விசிறிகளால் வீசினர். சிலர் ஈயோட்டிகளை வீசினர். இவ்வாறு பல வகைகளிலும் பணியாற்றி மகிழ்வு கொண்டனர். இவ்வாறிருப்ப மணமகளிர் மேலும் அப்பணிகளினால் சிரமமுறாமல் இருக்க அவர்களிருந்த அறைகளுக்கே விருந்துணவு அனுப்பப்பட்டது. மாலையில் புதிய தம்பதிகளை வரவேற்கும் நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள அயோத்தியில் இருந்த பெண்கள் அரண்மனைக்கு அழைக்கப்பட்டனர். பிரம்மாண்டமான ஒரு அழகான மேடையும் தயாரிக்கப்பட்டது. பொன் ஆசனங்கள் அம்மேடையின் மேல் வைக்கப்பட்டன. ராணிகள் விலை உயர்ந்த நகைகளையும் கொண்டு வந்தனர். சாமர்த்தியமுள்ள தாதியரை அழைத்து தங்கள் மருகியருக்கு அவைகளை அணிவிக்க பணித்தனர். மணப்பெண்களின் அழகை மேலும் வனப்புடன் எடுத்துக்காட்டும் வகையில் உடைகளையும் நகைகளையும் பூணுவிக்க தாங்களே அருகிலிருந்து மேற்பார்வையிட்டனர். பிறகு அவர்களின் கரங்களை பற்றி தாமே அவரவர்களின் ஆசன இருக்கைகளுக்கு அழைத்துச் சென்றனர். இதற்குள் ராமலட்சுமணர், பரதசத்ருக்னர் நால்வரும் விலை உயர்ந்த நகைகளையும் கிரீடங்களையும் இளவரசர்களுக்கேற்ற ஆடைகளையும் அணிந்து தங்கள் இடங்களில் வந்தமர்ந்தனர். தங்கள் தங்கள் மனைவியின் வலது புறத்தில் இருந்தனர். அவர்கள் தாயாரும் நகரத்திலிருந்து அழைக்கப்பட்ட பெண்டிரும் வார்த்தைகளால் வர்ணிக்கவியலாத அக்காட்சியின் பொலிவைக் கண்டு அளவில்லா ஆனந்தத்திலும் மூழ்கினர். இவ்வாறு ஆச்சாரங்கள் யாவும் நடந்தேறும் பொழுது அரண்மனையில் வெளிப்புறத்தில் தாராளமாக மக்களுக்கு தானங்கள் வழங்கப்பட்டன. பசுக்கள், பணம், பொன், நிலம், ஊர்திகள், குதிரைகள் யாவும் நிறைய கொடுக்கப்பட்டன. பிராமணர்கள் மேடைக்கு முன்னால் சென்று வேதகீதங்களை ஊதி மங்கள அட்சதைகளை புதுமண மக்களின் சிரசுகளின் மேல் தூவி ஆசிர்வதித்தனர். பிறகு மணமுற்ற மங்கள பெண்கள் 108 விளக்குகளை ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழித்தனர். அதன்பின் புத்திரர்கள் எழுந்து தங்கள் மனைவியருடன் தந்தை, தாயர், குரு, வசிஷ்டர் ஆகியோரின் பாதங்களில் விழுந்து பணிந்தனர். பிறகு யாவரும் தத்தம் இருப்பிடாரைகளுக்குச் சென்றனர். ஜெய் சைராம்.
0: நேயர்களே, நிகழ்ச்சியில் இறுதியாக இடம்பெறுகின்றது தெய்வத்தின் அருளுரை. பகவான் அவர்கள் 2009 ராமநவமியின் போது ஆற்றிய அருளுரையின் 2 பாகத்தினை தமிழாக்கத்துடன் கேட்டு மகிழ்வோம். நாம் ராமாயணத்தில் பார்க்கலாம். ராமன் எங்கு பிறந்தான்?
2: சந்தேகம் உரியவுத்துள்ளது.
0: மக்களின் மனதில் பலவிதமான சந்தேகங்களை இது தோற்றுவித்துள்ளது.
2: அயோத்தியா தேசம்லோ புட்டாடு.
0: அயோத்தியா நகரில் பிறந்தான்.
2: அயோத்தியா நகரை கட்டினட்டு ஒரு கிராமமா?
0: அது மனிதனால் உருவாக்கப்பட்ட நகரமா?
2: காது காது.
0: இல்லை இல்லை.
2: விஸ்வகர்மன் நிர்மாணிச்சினட்டு கிராமம்.
0: விஸ்வகர்மாவால் நிர்மாணிக்கப்பட்டது அந்த மாநகரம்.
2: అతను నిర్మించినటువంటి గ్రామము. అందులో ఎవరు అధికారి కారు పెట్టి జయించడానికి వీలు లేదు.
0: అంత మానగరే ఒరువరాలం వెళ్ల ముడియాదు.
2: అటువంటి అయోధ్య పుట్టినటువంటి రాముడు అతనికి ఎట్టి కష్టములు వచ్చినప్పటికీ
0: అపేర్పట్ట అయోధ్య పిరంద రామన్ ఎత్తనే కష్టంగా అనుభవిస్తారు.
2: నవ్వుకుంటూ వెళ్లి
0: ఆనాల్ ఎప్పుడూ పున్నహయమారాద ముఖత్తుడని ఇరందారు.
2: వానరులను దగ్గర పెట్టుకుని లంకను దాటి
0: వానరంగళే తుణయాహకొండు కడలే కడందారు.
2: 100 మైళ్ళు లంక దూరం.
0: ఇలంగై 100 మైళ్ళు తొలైవల్ ఉన్నది.
2: అటువంటి 100 మైళ్ళు లంకను ఒక్కతూరి హనుమంతుడు రామాడు.
0: రామనామత్తే ఉచ్చరిత్తుకొండే హనుమన్ ఇంత 100 మైళ్ళయం తావి కడంత చెంద్రాన్.
2: అందరు కూడా అక్కడ చేరిపోయారు.
0: ఎల్లారం ఇలంగయే అడైందార్గల్.
2: ఈ విధంగా రామనామం తర్చినంతమంతా సర్వము కూడా పరిహారం అవుతుంది.
0: రామనామత్తే ఉచ్చరిత్తు వందాల్ ఉంగళుడయ తున్బంగళ్ యావుమే ఉరిగిపోయిడం.
2: ఇటువంటి దశరథుడికి 3 భార్యలు.
0: దశరథుడికి 3 మనవియరు.
2: ఒకరు కౌసల్య.
0: కౌసల్య.
2: రెండవ సుమిత్ర.
0: సుమిత్ర.
2: మూడవది కైక.
0: మట్రం కైకేయి.
2: మొట్టమొదటి కౌసల్యకు ఒక బిడ్డ పుట్టింది.
0: ముదలిల్ కౌసల్యావిరికి పెన్ కుళందే పిరందది.
2: కానీ డాటర్ కు రాజ్యం పట్టాభిషేకం చేయడానికి
0: పెన్కు అరసు ఉరిమై కిడయాది.
2: కొడుకు కావాలి.
0: మగన్ వెండం.
2: ఆ బిడ్డను ఒక రోమఋషికి ఇచ్చి చాక్కోమన్నాడు.
0: అవర్గల్ అంత పెన్నై రోమఋషికి కళ్యాణం చేసి వైతార్గల్.
2: అతను ఆ బిడ్డను సాగుతూ
0: అవలే పోషిత్తు కాపాట్ర వెండి
2: అన్ని విద్యను నేర్పించాడు.
0: అంత పెన్నిర్కు ఎల్లా విధ కల్వీయం కప్పిస్తార్గల్.
2: ఆమె చాలా పెద్దదైంది.
0: అవళు వళర్ందాళ్.
2: తల్లిదండ్రులు కూడా మరచిపోయింది.
0: పెట్టోర్గలే మరంద పెట్టాడు.
2: కానీ ఒకనొక సమయంలో సుమంతుడు మంత్రులంతా చేరి దశరథుడికి చెప్పారు.
0: సుమంత్రులర్ ముదలైన అమైచర్గల్ దశరథరై అణిగి సొన్నార్గల్.
2: నీవు పుత్రుడు కావాలని ఆశిస్తున్నావు. నీవు పుత్రకామేష్టి యాగము చేయి.
0: ఉనకు మహన్ వేండం ఎందు విరంబిహిరాయ్. అదర్కు నీ పుత్రకామేష్టి యాగతే చెయ్య వేండం.
2: దీనికి ఎవరు అర్హులు అని ప్రశ్నించాడు దశరథుడు.
0: దశరథర్ ఇంత యాగతే చెయ్యకూడే తగుది ఉళ్ళవారు యార్ ఎందు కేటార్.
2: అంత విచారం చేసి రోమఋషి మాత్రమే దీనికి అర్హుడు అన్నాడు.
0: అవర్గల్ ఎల్లోరం కలందు ఆలోచిత్తు రోమఋషియే అదే చెయ్యకూడవర్ ఎందు కోరినారు.
2: దశరథుడు మంత్రులు సమంతులు అందరూ బయలుదేరి రోమఋషి పర్ణానికి వెళ్లారు.
0: దశరథరు సుమంత్రులు ముదలైన మత్ర అమైచర్లుడన్ రోమఋషియే అణుగినార్గల్.
2: అక్కడ పోయి వారిని ప్రార్థించారు.
0: అవరిడం ప్రార్థిస్తార్గల్.
2: ఆయన అది అదృష్టము, నీ ప్రాప్తి తప్పక మేము వస్తామన్నారు.
0: అవరు ఇది ఉంగళ్ అదృష్టమే ఎందు కోరి యాగం చెయ్య సమ్మతిస్తారు.
2: వచ్చారు.
0: అవరం వందారు.
2: అక్కడ వచ్చేటప్పటికి రోమఋషి యొక్క భార్య
0: రోమఋషి తన మనవియుడన్ యాగత్తిరికి వందారు.
2: తెలుసుకున్నాడు నేను ఇచ్చిన బిడ్డని.
0: దశరథర్ తమ మహళై రోమఋషికి కొడుతుదే అడయాళం కంటుకుంటారు. అవర్ పుత్రకామేష్టి యాగం చెయ్య ఆరంభిస్తారు.
2: ఆ యాగం నుండి ఒక అగ్నిగుండం నుంచి ఒక అగ్నిదేవుడు పాయసం పాత్ర తీసుకుని బయలుదేరాడు.
0: అంత యాగ తీయిలిరుంది అగ్ని భగవాన్ పాయసం నిరైంద ఒక పాత్రతే కయ్యిల్ ఏందియబడి తోండినారు.
2: ఆ పాయసం తెచ్చి దశరథుడికి ఇచ్చేసి ఈ పాయసమును ముగ్గురు భార్యలకు సమానంగా పంచుకున్నాడు.
0: మునివర్ ఆ పాయసత్తే మన్ననిడం కొడుతూ అవనుడే మనేవియర్ మూవరకు సమమాహ పహిర్ందు కొడుకుంబడి కోరినారు.
2: ఈ రుచి చెప్పినట్టుగా ముగ్గురికి 3 కప్పులు తెప్పించి సమానంగా పంచాడు.
0: దశరథను మునివరుడ కట్టళై పడి 3 పాత్రంగా కొండువర చొన్నారు.
2: అందులో ఆర్య చాలా తెలివి కలిగినటువంటిది. సుమిత్ర చాలా తెలివి కలిగినటువంటి.
0: అవర్గలకు సుమిత్ర అరివం జ్ఞానము నిరైందవళ్.
2: ఆమె సుమిత్ర ఆమె పేరు.
0: అవళ్ పేరే సుమిత్ర.
2: సర్వులకు మిత్రుడైనటువంటి ఆడు.
0: అవళ్ అనైవరకు ఉత్ర తోళి అయి పోన్నవళ్.
2: పైన పెట్టింది, ఇంటికి పోయి స్నానం చేసింది. ఆనాడు ఈ ఫ్యాన్లు ఇండ్లు ఒకటి లేవు.
0: అవళ్ నీరాడి తలయ్య ఉలర్త మేల్మాడికి చెన్నాడు. అంతకాలత్తిల్ டிரையர், அதாவது தலையை உலர்த்த கருவி எதுவும் கிடையாது.
2: கப்புகள் பெட்டிந்தி
0: அவள் பாயச கிண்ணத்தை மாடியில் வைத்துவிட்டு கூந்தலை உலர்த்தலானாள்.
2: இந்தோ பலி போயிருந்த
0: அந்த சமயம் ஒரு பெரிய கழுகு வந்து பாயச கிண்ணத்தை எடுத்து சென்று விட்டது.
2: சூஸ்டே கப்பு லேது.
0: அவள் பார்க்கும் பொழுது பாயச கிண்ணத்தை காணவில்லை.
2: மகாராஜ காரு குருவு காரு எமது கண்டித்துறையேமோ அகன் தரச்சவனி நன்னு தூஷித்துறையேமோ சாலா பயப்படுத்த.
0: அவள் மன்னரும் குருநாதரும் தான் அலட்சியமாக இருந்து விட்டதாக கூறுவார்களே என்று எண்ணி மிகவும் கவலைப்பட்டாள்.
2: கிந்திக்கு வச்சுட்டபடிக்கு ஈராட் சமுத்திரவனே ஆடுவாடும் குரு போட்டாடுக்கோதேது.
0: இக்காலத்தைப் போல அல்லாமல் அக்காலத்தில் மனைவியர் மூவரும் ஒருவருடன் ஒருவர் சண்டை போட்டுக் கொண்டதே இல்லை.
2: ஒரு ஐக்கியம்
0: அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள்.
2: கவசிய வச்சு செல்லி பாதிப்பு நீ கப்பல் நான்
0: கப்பல். கௌசல்யா வந்து கவலைப்படாதே, என்னுடைய பாயசத்தில் பாதியே நான் உனக்கு தருகிறேன் என்றாள்.
2: ஈரோப்ப கைக்கு வச்சு அக்கா நீரையும் பாதப்படுறது.
0: கைகேயும் வந்து அக்கா என் பாயசத்தையும் நான் பகிர்ந்து தருகிறேன் என்றாள்.
2: உன் குரு சமானம் என்ற கப்பல் பூசுவதை கிளை வெள்ளி ஆசீர்வாதம் தீசுக்கொணி நமஸ்காரம் சேசுக்கொணி குரு பாயசம் தாயார்.
0: மூவரும் பாயசத்தை எடுத்துக்கொண்டு கணவன் தசரதரையும் குருநாதரையும் வணங்கிவிட்டு ஆசி பெற்று பாயசத்தை பருகினார்கள்.
2: முகலி கர்ப்பமயந்தி
0: மூவரும் கருவுற்றார்கள்.
2: கௌசல்யாக்கு
0: கௌசல்யாவிற்கு ஒரு மகன்,
2: கைக்கு குமாரோ,
0: கைகேயிக்கு ஒரு மகன்,
2: காலி சுமித்ரக்கு இத்திரு குமாரோ விட்டார்கள்.
0: ஆனால் சுமித்ரைக்கு இரண்டு மகன்கள் பிறந்தார்கள்.
2: அனகாயமே கைக்க பாகம் ஒரு பாகமும் கௌசல்ய பாகம் ஒரு பாகமும் ரெண்டு பாகங்களும் சேரி ரெண்டு புத்திரர்கள்.
0: கௌசல்யாவின் பாயசத்தில் ஒரு பங்கும் கைகேயின் பாயசத்தில் ஒரு பங்கும் பெற்றதால் சுமித்ரைக்கு இரண்டு மகன்கள் பிறந்தார்கள்.
2: புத்திரு அகுண்டியுடைய பிரயோஜனம் ஏமிட்டி அது பட்டபராய குமாரு காபட்டி அதற்கு பட்டம் கட்டவசம். கேகே ராஜுக்கு இச்சினటువంటి ప్రామిస్ ప్రకారం కేకే రాజపుత్రుకు పట్టం కట్టవచ్చు. కాని నా కుమారుడు పుట్టి మానసికంగా పెద్దగా వస్తుంది.
0: సుమిత్రే వరుతమడైందాల్. ఎన్ మైందర్గల్ కాలం ముళువదుం అడిమేగలగా వాళవేండుం. మూత రాణియన్ మహందాన్ పట్టం చుటపడవాన్. దశరథన్ కైకేయిన్ తందేకి వాకు కొడతబడి కైకేయిన్ మహనకుం పట్టం చుటలాం. ఆనాల్ ఎన్ మహన్గలకు పట్టం కడైకాదు. என்றெல்லாம் எண்ணி அவள் தனக்குள்
2: வருந்தினாள்.
0: ஆனால் இறைவனின் திருவுள்ளப்படி நடக்கட்டும் என்று மன உறுதியும் கொண்டாள்.
2: அப்போ முதல் புட்டினு
0: சுமித்ரியின் இரு மகன்களில் மூத்தவன் லக்ஷ்மணன்,
2: ரெண்டாவது சத்ருகனு,
0: இளையவன் சத்ருகனன்.
2: சத்ருகனு லக்ஷ்மணு புட்டின தர்சனம் வச்சு ஏ அன்னம் தினட்டம் லேது பால் தாகட்டம் லேது.
0: லக்ஷ்மணனும் சத்ருகனனும் பிறந்தது முதற்கொண்டே எந்த ஆகாரமும் பாலும் சாப்பிடாமல் அழுதுகொண்டே இருந்தார்கள்.
2: இன்னும் மந்திராலும் யந்திராலும் தந்திராலும் அந்த வயசு
0: சமாதானப்படுத்த எவ்வளவோ மந்திர தந்திர யந்திரங்களால் முயன்றனர்.
2: ஒரு குரு தக்க வச்சு வசிஷ்டர் வாரி பிரார்த்திச்சு சுவாமி பிள்ளை எந்துக்கிட்ட
0: அவர்கள் குலகுரு வசிஷ்டரை அணுகி இந்த இரண்டு குழந்தைகளும் பாலும் அருந்துவதில்லை, எந்த உணவையும் உட்கொள்ளுவதில்லை, உறங்காமலும் அழுதுகொண்டே இருக்கிறார்கள், இதற்கு காரணம் என்ன என்று கேட்டார்கள்.
2: பயப்படாது.
0: வசிஷ்டர் இதை கண்டு பயப்பட வேண்டாம் என்றார்.
2: சத்ருகனை கை கை குமாரோட
0: சத்ருகனனை அவனது தொட்டிலில் இருந்து எடுத்து கைகேயின் மகன் பரதனுடைய தொட்டிலில் சேர்த்து இடுங்கள். லக்ஷ்மணனை அவனது தொட்டிலில் இருந்து எடுத்து ராமனுடைய தொட்டிலில் இடுங்கள் என்றார். ராமனின் அருகில் வந்ததும் லக்ஷ்மணனுக்கு ஆனந்தம் ஏற்பட்டது.
2: ఆనందంగా పెరుగుతుండేటువంటి సుమిత్ర చాలా ఆనందించింది.
0: రామనుడనం భరతనుడనం తన ఇరంట పుదల్వర్లం ఆనందమాగ వళర్వదే కంటే సుమిత్రే మిక్క సంతోషమడైందాళ్.

நேயர்களே, தமிழ் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திப்போம். அதுவரையில் பகவானுடைய பொன்மலர் பாதங்களை மனத்தில் இருத்தி தியானத்தில் ஆழ்ந்திருப்போம். ஜெய் சாய்ராம்.